புஜ்ஜையம் வெகுமார திருரங்கஞ்சிலாலா அற்காலில் ராணையர் ஒச்சை செய்தோ மாமா அதே